0: வணக்கம், நமஸ்காரா, குட் ஆஃப்டர்நூன் அண்ட் பிக் வெல்கம் டு இந்தியா டுடே சோ சவுத், வே வி கெட் யூ த நியூஸ் ஆர் த ஃபிளேவர் ஆஃப் த சவுத். லைக் ஆல்வேஸ் ஜாயினிங் மீ ஆர் மை டீம் ஆஃப் கொலீஸ் அக்ராஸ் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, பிரமோத் மாதவ், அனுகா, கேஷவ், அபூர்வா, ஜெயச்சந்திரன் ஃப்ரம் சென்னை, சகாய் ராஜ் ஃப்ரம் பெங்களூரு, வே வி கெட் ஆல் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் from the respective states also. Let me get a word from all my colleagues as to what do they have in store for us today. Let me kickstart this with Pramod Madhav. Pramod, what's the top headline from Chennai?
1: Quite a lot of things are happening in the state of Tamil Nadu, Nagarjun, to start with a kind of a CCB raid. That is a Central Crime Branch raid that is happening with the former DMK minister, and also about the chief minister's visit to London, which is becoming very famous for like a certain different reasons, Nagarjun.